0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வாணிஜெயராம் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலின் படம் வருவான் வடிவேலன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை. இதில் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில் ஒலிக்கும் பாடல் விநாயகர் பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் தேனிசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் முருகன் பாடல் ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜனின் குரலில்

நுறுப்புள்ளி 1 FM கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்து நாம் கேட்கலாம் பைசன் காலமாடன் திரைப்படத்தில் விஜய் யேசுதாஸ் சின்மயி ஸ்ரீபதா பாடியிருக்கும் இந்த இனிய பாடல்.

0: 100.1 FM கோல்ட் வழங்கிய திரையிசை நிறைவு பெற்றது. FM கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களினி 9 மணி வரை திரைகாணம் கேட்டு ரசிக்கலாம். திரைப்பட பாடல்களை கேட்கும் முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்ட் திரைகானத்தில் துவக்கமாக ஒலிக்கவிருப்பது எண்ணி துணிக திரைப்படத்தில் ஹரிச்சரண் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் பாடியிருக்கும் பாடல்.

0: இனி விளம்பரம்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist posts. More information, visit www.ssc.gov.in.
0: இரவு 8:41 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. உங்களுக்காக வாங்கிக் கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் ரைட்டர் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடியிருக்கும் இந்த பாடலை.

நூறு புள்ளி எஃப்எம்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது விக்ரம் திரைப்படத்தில் அனிருத் ரவிச்சந்திர பாடியிருக்கும் பாடல்.

0: சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருப்புனித்துரா கிருஷ்ணன் எம்பராந்திரி கோவிந்தராவ் என்னும் டி கே கோவிந்தராவ் அவர்கள் 1929 கேரளாவில் திருப்புனித்துராவில் பிறந்தார். சங்கீத பரம்பரையைச் சேர்ந்த இவர் 1949 சென்னையில் உள்ள சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இசை கல்லூரியில் சேர்ந்து சங்கீத வித்வான் பட்டப்படிப்பு பயின்றார். அப்பொழுது திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளை, டி பிருந்தா ஆகியோரிடம் இசை பயின்றார். பிறகு குருகுல முறையில் முசிறி சுப்பிரமணிய ஐயரிடம் சுமார் 15 வருட காலம் கர்நாடக இசையில் மேற்பயிற்சி பெற்றார். தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். அகில இந்திய வானொலியில் தலைமை பொறுப்பாளராக பணியாற்றினார். அப்பொழுது இசைத்துறையில் இவர் பெரும் பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மட்டுமல்லாது பல மேலை நாடுகளிலும் பணியாற்றி பல மாணாக்கர்களை இசையில் ஈடுபடுத்தினார் என்பது சிறப்பு. இவர் நிரவல் மற்றும் ஸ்வரம் பாடுவதில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து பாடினார். இவர் இசை உலகிற்கு பொக்கிஷமாக விளங்கும் மும்மூர்த்திகள் கீர்த்தனைகளை புத்தக வடிவில் பதிப்பித்து பெரும் தொண்டு புரிந்துள்ளார். இவர் பல மொழிகளில் பாண்டித்யம் பெற்றிருந்தபடியால் இவரது புத்தகம் தற்போதுள்ள வித்வான்களுக்கு நல்ல விளக்கக் குறிப்பாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1996 மத்திய அரசு இவருக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கி சிறப்பித்தது. டி கே கோவிந்தராவ் அவர்களின் இசை நிகழ்ச்சியில் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். நாமுரால கிம்ப தேவகாந்தாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதமாஸ்ரயாமி முத்துசுவாமி தீட்சித்தரின் நவகிரக கிருதி நாட்டக்குறிஞ்சி ராகம் மிஸ்ரஜம்பதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களே, 100.1 FM கோல்டில் இனி நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது மின்சார கண்ணா திரைப்படத்தில் ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்கிறது. பாஞ்சாலங்குறிச்சி திரைப்பட பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் நிறைவாக ஒலிக்கிறது. பாண்டிய நாடு திரைப்படத்தில் ஹரிஹரசுதன் சூரத் சந்தோஷ் பாடியிருக்கும் பாடல்.

0: சுபஜி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைக்கானம்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: வாசிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.
1: பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
0: பெருமை பண்பு உடையவர்களே செய்வதற்கு அரிய செயலையும் செய்வதற்கு உரிய நெறிமுறையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களினி 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். நேர்களின் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இன்றைய இசை மலர் நிகழ்ச்சியில் உஷா கிருஷ்ணன் அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்க சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ வித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விசிலேஷன். 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல். 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்கள் இதுவரை 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: 100.1 FM கோல்டில் நேர்களினி 12:30 மணி வரை திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். திரைகானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது வாணி ராணி திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள்.

0: இனி விளம்பரம்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist posts. More information, visit www.ssc.gov.in.
0: FM Gold வணங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடலை.

நேரம் 12:21. 20 நொடி நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நொறு பழிவண்ட எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்து நாம் கேட்கலாம் தாழம்பூ திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடலை.

அடுத்து ஒலிக்கவிருக்கும் வங்கனூர் ஆர். மோகனன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர். பாப்பா. பாடல் ஒலிக்கிறது டி எம். சௌந்தரராஜன் குரலில்.

மெல்லிசையில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலை இயற்றியவர் பாரதியார். பாடலுக்கு இசை எம். அசோக்.

அடுத்த இடம்பெறும் கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர். செல்வராஜ். பாடல் ஒலிக்கிறது எஸ். லதா, எஸ். மாலதி, எம். எல். ஸ்ரீகாந்த் குரல்களில்.

அடுத்து ஸ்ரீலக்ஷ்மி வராகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ஆபோகிராகம் ஆதி தாளம்

நேரம் 1:27. இசை மலர் நிகழ்ச்சியில் உஷா கிருஷ்ணன் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், சங்கரி நீவே சுப்புராய சாஸ்திரி இயற்றியது, ராகம் பேகடா ரூபகதாளம்.

நிறைவாக மாமவ கருணையா சுவாத்தி திருநாள் கிருதி ராகம் சண்முக பிரியா மிஸ்ர சாப்பு தாளம்.

இசை மலர் நிகழ்ச்சியில் இதுவரை உஷா கிருஷ்ணன் அவர்களின் வீணை இசை கேட்டோம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

நீங்களே இந்த அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரீ வித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ. முரளி அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகாணத்தில் முதல் பாடலாக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஹரிணி ரூப்குமார் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம். ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: மூக்கு மொழகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தோட்டம் நீதானா.
1: வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து பிரசன்னா சுப்ரியா ஜோஷி பாடிய பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 3:04. 100.1 MHz FM கோல்டில் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகாணத்தில் தொடர்ந்து சின்மையை பாடிய பாடல் கேட்கலாம். வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்டீர்கள். அடுத்து நீர் பறவை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல் ஹரிச்சரண். கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். திரைக்காலத்தில் நிறைவாக விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் குரல்களில் த்ரீ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

உதயம் கெனெச்ஃபோர் என்ற படத்திற்காக ஜிவி பிரகாஷ் சைந்தவி பாடியுள்ள பாடல் இதோ உங்களுக்காக தேநீர் நேரம் நிகழ்ச்சியில்.

எனும் சில நொடிகளில் வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய அறிவிப்பு, முதலில் ஆங்கிலத்திலும் அதனைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே. தொடர்வது டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ வித்யா விஸ்வநாத் அவர்களின் வினை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் முதலில் மனசு நிலப்பா, தியாகராஜர் கீர்த்தனை, அபோகி ராகம், ரூபக்க தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து தேவ தேவ கலையாமி சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயமாளவ கௌளை ராகம் ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ வித்யா விஸ்வநாத் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கிடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏதா உணரா, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீ வித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை கேட்டும், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ. முரளி அவர்கள் கடம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 6:05. ஆகாஷ்வாணி சென்னை. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே.
2: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navic, General Duty, Navic, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி கல்லூலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நூறு புள்ளி 1 MHz எஃப்எம் கோல்டின் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் விநாயக் புவா பட்வர்தன் அவர்களின் பாட்டு, பண்டிட் புத்த தேவ் தாஸ் குப்தா அவர்கள் சரோத், சிங் பந்து தேஜ்பால், சுரேந்தர் சிங் ஆகியோரின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், பல்லவாடா எம் மோகன் அவர்களின் நாகேஸ்வர இசை, குடியாத்தம் டி ஜி குமார் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஹாட் சவேரே, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு, ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம். பதினொன்று 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரை கானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், ஆர் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், திருப்பூந்துரத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரை காணம், 3:00 மதுரமதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, வி ஸ்ரீரஞ்சினி வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாத்திராஜ் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கடம், 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்வலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம், சத்தான உணவு வலுவான தலைமுறை, முகமது சதக் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் குறு நாடகம், நடித்துள்ளவர்கள் ஆர் பிரியதர்ஷினி, பி தமிழரசி, டி சரஸ்வதி, கே ஸ்வேதா, எம் அக்ஷயா, எம் ஜெகதீஸ்வரி, ஆர் ரீனா மேரி ஆகியோர், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கல்வி வழங்குபவர் பி வி நிதேஸ்வர், பசுமை உற்பத்தியின் புதிய பாதை வழங்குபவர் ஏ ஆஷியா பானோ. ஏழு 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். இதுவரை நேர்கள் கேட்டது 100.1 MHz எஃப்எம் கோல்டின்

0: வரும் நாளில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி சென்னை. சென்னை வானொலி 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இனி தொடர்வது ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒரு அனுபவசாலிகளை சந்திச்சு அவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு, அவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள், சந்தித்த நபர்கள், பெற்ற அனுபவங்கள், அதை ஷேர் பண்றதுக்காக இன்று நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம், அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்திக்கலாமா? வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திப்பதில்.
3: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
2: நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
3: என் பெயர் எம் உதயகுமார், முதன்மை கல்வி அலுவலர் பணி நிறைவு சிவகங்கை.
2: உங்களோட பூர்வீகமே சிவகங்கையா?
3: பூர்வீகம் என்பது விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி ஒன்றியம் கீழப்புலிக்குண்டு ஒரு கிராமம்.
2: உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எங்க சார் படிச்சீங்க?
3: பள்ளி பருவம் என்பது எங்களுடைய கிராமத்திலேயே 1 முதல் 5 வரை அரசு உதவி பெறும் பள்ளி. அடுத்து என்னுடைய 6 முதல் 10 வரையுடைய அந்த பள்ளி படிப்பு என்பது எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள கூடக்கோவில் நாடார்கள் உயர்நிலை பள்ளி. அதுக்கு பின்பு +1 +2 டி கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி காந்தினிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் +1 +2 படித்தேன் சார்.
2: உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உடன் பிறந்தவங்க?
3: நான் ஒரே பையன், அக்கா 2 பேர், தங்கை 1.
2: உங்களுடைய பெற்றோர் சார்?
3: பெற்றோர் அவங்க விவசாயம், தற்பொழுது அவர்கள் இல்லை, உயிரோடு இல்லை.
2: ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய காலேஜ் எஜுகேஷன் என்னென்ன படிச்சீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார்.
3: +2 முடிச்ச பின்னாடி BSc மேத்ஸ் மதுரை மாவட்டம் சோழந்தான் அருகாமையில் திருவேடகம் சுவாமி விவேகானந்தா குருகுல கல்லூரியில் BSc மேத்ஸ் 83-86 படித்தேன் சார். அடுத்து பின்னாடி 86-88 MSc மேத்ஸ் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அய்யனடார் ஜானகியம்மாள் காலேஜில் MSc படிப்பு படித்தேன் சார். அடுத்து BEd மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் ரிசப்டர்ஸ் மதுரையில் படித்தேன். தொலைத்தொடர்பு கல்லூரியில் MEd MPhil இதெல்லாம் முடித்தேன் சார்.
2: பரவலங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நீண்ட நெடிய படிப்பு, 1வதுல ஆரம்பித்து MSc MEd வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களே. எந்த ஒரு படிப்போட அடுத்த கட்ட நகர் வந்து வேலை வாய்ப்பு, படிச்சோன்னு வேலைக்கு தான் போவோம் நம்ம. உங்களுடைய முதல் பணி என்னவா வந்து வேலைக்கு போனீங்க சார்?
3: கல்லூரி படிப்பெல்லாம் முடிந்த உடனே, MSc BEd முடிச்ச உடனே, நான் படிச்ச பள்ளியிலேயே PTL ஒர்க் பண்ணேன் சார்.
2: விருதுநகர்ல உள்ளவங்க?
3: இல்ல இல்ல, கூடக்கோவில் நாடார் ஹைஸ்கூல், அது வந்து மதுரை மாவட்டம். நாங்க 6 முதல் 10 வரை அங்கதான் படிச்சேன். அந்த தலைமை ஆசிரியர் எனக்கு ஆசிரியர், அதே மாதிரி அங்க உள்ள ஆசிரியர்லாம் எனக்கு ஆசிரியர்கள். நான் படிச்சுட்டு சும்மா இருக்க கூடாதுன்றக்காக நான் அந்த PTA மூலமாக எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க சார். மாதம் 300 ரூபா, 1988-91 அந்த காலகட்டத்தில் அங்கே நான் குறைந்த ஊதியத்தில் வேலை வந்தேன் சார். அங்கே இருக்க என்னுடைய பணி அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தான் எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. BT அசிஸ்டண்டாக 1993 பட்டதாரி ஆசிரியராக விழுப்புரம் மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி 8000 என்ற பள்ளியில் நான் முதன் முதல்ல பணியில் சேர்ந்தேன்.
2: உங்களுடைய முதல் நாள் அந்த அனுபவம், ஆசிரியராக முதல் நாள் நீங்கள் கண்ட அனுபவம், ஏன்னா புது ஊர், புது மக்கள், புது ஒரு புதுவிதமான சூழ்நிலை போயிருப்பீங்க, அந்த முதல் நாள் அனுபவம் ஞாபகம் இருக்கா?
3: கண்டிப்பாக இருக்கு.
2: கொஞ்சம் சொல்லுங்க சார்.
3: அதாவது எனக்கு குடும்ப சூழலில் என்னுடைய வறுமையின் காரணமாக எனக்கு அந்த வேலை கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னை நம்பி தான் என்னுடைய குடும்பங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா விவசாயம் என்பது உங்களுக்கே தெரியும், அது கிராமப்புறம் வறட்சியான ஏரியா. விவசாயம் இருந்தாலும் மலையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம். அதனால் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு நான் ஒரே பையன். அதனால் அந்த முதல் மாதமே, அது நான் போன ஊர் வந்து ஒரு கிராமம், அந்த ஊரில் SSLC படித்தவங்களும் இல்லாத ஒரு கிராமம், குக்கிராமம். அப்போ அந்த மக்களுக்கு நாம் வந்து சேவை செய்ய வந்திருக்கோம்ன்ற எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு எனக்கு அடிப்படையாக நான் வந்து இங்கே அந்த அரசு இது கூடக்கோ நடாவுரிய நிலப்பில் என்னுடைய அடித்தளம், அங்கேயே நான் வந்து பேசிக்கு அங்கே எனக்கு அந்த டீச்சிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அமைஞ்சது. என்னுடைய வேலைக்கு வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நாங்கள் போய் வேலை பார்த்தாலும் அங்கே ஒரு 3 ஆண்டு காலம் அங்கே

0: பணியாற்றினேன். அங்கேயே பள்ளிக்கூடத்துலேயே நான் தங்கியிருந்தேன். அதாவது அந்த ஊர் ஒரு சாதாரண குக்கிராமம், அதனால் அங்கே ஹோட்டல் வசதியோ மற்ற எதுவுமே கிடையாது. வீடு கூட வாடகைக்கு கிடைக்காது. வந்தால் விழுப்புரம் தான் 30 கிலோமீட்டர் வரணும். அதுக்கெல்லாம் போகாமல் நான் பள்ளிக்கூடத்தில் தங்கிக்கிட்டு அங்கே ஒரு பேரண்ட் வந்து எங்களுக்கு சமைச்சு 3 வேளையும் கொடுத்தாங்க. அங்கேயும் நைட்டு மாணவர்களை வந்து ஃப்ரீ டியூஷன், அப்போயே அந்த 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்ற லோக்கலில் உள்ள மாணவர்கள்லாம் வந்து வரவழைச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து கற்பித்தேன் சார். அந்த கிராமம் வந்து ஒரு பின்தங்கிய கிராமம், அதே போல் கல்வியில் பின்தங்கி இருக்கிறதுனால எங்களை வந்து ஒரு தெய்வமாக அவங்க நினச்சாங்க, பாவிச்சாங்க. அந்த ஊரில் என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அதுக்கு எங்களை வந்து அழைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேயே என்னுடைய திருமண நாள் வரை அங்கே தான் இருந்தேன். நான் ட்ரான்ஸ்ஃபர் கூட முயற்சி பண்ணலை. திருமணம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான் 96 எனக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் மாமா வந்து சூப்பரண்டாக இருந்தார் கல்வித்துறையிலேயே, அதனால் அவருடைய முயற்சியில் அந்த மாதிரி மேரேஜ் பத்திரிக்கையிலோட விழுப்புரம் தான் போட்டிருந்தேன். பட் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டேன் சார் 96.
1: நல்லதுங்க சார். திருமண வாழ்க்கையை சொன்னீங்க, 96 மேரேஜ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது உங்களோட திருமணம் வந்து எந்த ஊரில் நடந்துச்சு, உங்கள் மனைவி, உங்களோட குழந்தைகள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: 7/7/1996 எனக்கு திருமணம் சிவகங்கையில் சமுதாயக்கூடம்னு அரசு சமுதாயக்கூடம் இருக்குது சார், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே, அங்கே தான் எனக்கு நடந்துச்சு. மேதகு ராணி அம்மாருடைய தலைமையில் நடந்துச்சு. அதுமாதிரி அப்பொழுதைய மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட அமர்வு நீதிபதி சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய தலைமை முன்னிலையிலையும் அந்த கல்யாணம் சிறப்பாக நடந்துச்சு சார். எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அப்போ வந்து ஒரு படமாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அவங்க ஒரு பிடிஎம் மூலமாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். அப்போ வந்து அவங்க வந்து வேலை கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கல. அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு 98 தான் அவங்களுக்கு வேலை அப்புறம் அவங்க வந்து கிடைச்சிச்சு. இந்த எய்டட் ஸ்கூலில் அளவாக்கோட்டை நாராயண்ஜெட்டியார் தொடக்கப்பில் அவங்க வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றினாங்க. எனக்கு 2 பசங்க சார். மூத்த பையன் பேர் எம்யு கிஷோர்குமார், 2வது பையன் பேர் எம்யு முகேஷ்குமார். மூத்தவர் வந்து அங்கே சிவகங்கையிலே எல்கேஜி முதல் அங்கேயே ப்ளஸ் 2 வரையும் சிவகங்கையில் தான் படித்தார். அதுக்கடுத்து பிஇ வந்து சிவகாசி மெக்கோ இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே எம்எஸ் மைனிங் பிரான்ச் எடுத்து அங்கே 2 இயர்ஸ் அங்கே படித்தார் சார். படித்து முடிச்சுட்டு இப்போ அங்கேயே வந்து மைனிங் இன்ஜினியராக ஒரு கோல்டு மைனிங்கில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் மேரேஜ் ஆகலை, இப்போ அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். 2வது பையன் அதே எல்கேஜி 2-12 வரையும் ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிவகங்கையில் தான் படித்தார். அதன் பின்னாடி பிஎஸ்சி அக்ரி சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி முடித்தார். முடிச்சுட்டு இப்போ வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னையில் அறம் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு சார்.
1: இப்போ நீங்கள் வந்து சிவகங்கையில் வந்து 1996 நீங்கள் வந்து ஜாயின் பண்ண, அதாவது விழுப்புரத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபரில் வர்றீங்க. எத்தனை ஆண்டுகள் சிவகங்கையில் வந்து என்னென்ன பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்கள் வந்து மாறியிருக்கீங்க?
0: 96 அரசு உயர்நிலைப் பள்ளி திருக்கலாப்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் தான் சார் அந்த விழுப்புரத்தில் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் தான் எங்கள் மிஸ்ஸஸுக்கு வந்து அந்த அளவாக்கோட்டை நாராயண செட்டியார் தொடக்கப்பள்ளியில் 1998 அவங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு. அவங்க அந்த அளவாக்கோட்டையில் தான் அந்த எய்டட் ஸ்கூல்னால அங்கே தங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு நான் வந்து அங்கே 90 அங்கேருந்து திருப்பத்தூருக்கு பக்க அருகாமையில் உள்ள அந்த திருக்கலாப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் நான் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஊருக்காரவங்களே அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி மேத்ஸ் சப்ஜெக்ட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஒரு வேக்கன்ட் இருந்துச்சு சார். ஊருக்காரங்களே போய் சிஓ கலெக்டர்லாம் பார்த்து முயற்சி பண்ணி என்னை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க சார். அங்கே வந்து 98 நான் ஜூலையில் வந்துட்டேன். பட்டு அங்கே 3 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அது பிடி மேத்ஸாக தான் ஒர்க் பண்ணேன். பக்கத்திலே எய்டட் ஸ்கூலில் வந்து ப்ரைமரி ஸ்கூலு, 6-10 வரையும் அங்கே ஹைஸ்கூல் கவர்மெண்ட் ஹைஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் பிடி மேத்ஸாக வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கடுத்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக டவுனுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு டவுனில் நாங்கள் வீடு பார்த்து அங்கே போயிட்டோம். அப்போ நான் வந்து இவங்க வந்து வர ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, ஏன்னா எய்டட் ஸ்கூல்ன்றதுனால நான் வந்து பிள்ளைகள்லாம் பார்க்கணும் அப்படின்ற சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சிவகங்கை கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ் ஸ்கூலில் இருக்க மருதுவாண்டிய நகரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாங்கள் பிடி மெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போயிட்டேன். 2001 அங்கே போயிட்டேன் சார். அதன் பின்னாடி அங்கே ஒரு 5 காலம் அங்கே ஒர்க் பண்ணேன், 2005 வரையும். அப்புறம் எனக்கு பிஜி ப்ரொமோஷன் வந்துச்சு, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். அது 2006 தமராய்க்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் போஸ்ட் கிரா முதுகலை ஆசிரியராக பணியாற்றேன்.
1: எந்த மாவட்டம்?
0: அதே சிவகங்கை மாவட்டம் தான், எல்லாமே சிவகங்கை மாவட்டம் தான். அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரில் இடையமேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, அங்கே நான் முதுகலை ஆசிரியராக மேத்ஸ்

0: அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அதுக்கடுத்து 2010 தலைமை ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியர் கிடச்சி, அதே சிவகங்கை மாவட்டத்தில் வலசப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி, அது ரத்தால மாவட்டத்துடைய பார்டரு தோரங்குச்சிக்காரு அமையில் வரும். அங்கே நான் ஒரு ஓராண்டு காலம் அங்கே பணிபுரிந்துட்டு திருப்பி டிரான்ஸ்ஃபரில் கல்லூரணி அரசு உயர்நிலைப்பள்ளி, அங்கே வந்து நான் ஒரு 11 காலம் அங்கே ஒர்க் பண்ணேன் சார் தலைமை ஆசிரியராக.
1: உங்களுடைய குடும்பம், உங்கள் மனைவியும் வந்து அரசு பணியில் அரசு ஆசிரியர் இருந்தாங்க, எப்படி வந்து குடும்பத்தை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா டைம் இருந்திருக்காரு ரெண்டு பேருமே.
0: இவ்வளோ தூரம் நான் என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொல்ல மாதிரி என்னுடைய மனைவி ஒரு காரணம், என்னுடைய குழந்தைகளும் ஒரு காரணம். அவங்களுடைய படிப்பை கூட நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா அவங்களும் செல்ஃப் ஸ்டடி, அவனாக படிச்சுக்கிடுவாங்க. இன்னொன்று, அவனை பார்க்குறேன்னா எங்கள் மிஸ்ஸஸ் தான் பார்த்துக்குருவாங்க, அவங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது வைக்கிறது. நான் கூட அதில் எதுவும் மாட்டேன், ஏன்னா நான் வந்து கரெக்டாக ஸ்கூல் விட்டோன்னே நேராக ஆஃபீஸ்க்கு போவேன், அங்கே ஏதாவது ஒர்க்கு வச்சுருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஓடி மாதிரி நான் பார்க்குறது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், இந்த கஸ்டோடியன், அந்த எந்த ஒரு சூப்பர்வைசர், எல்லாத்துக்கும் நான் போகிறதுனால என்னை அவங்க வந்து ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்களுடைய காரணம் தான் எங்களுடைய மிஸ்ஸஸ், என்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய, ஏன்னா அவங்களா செல்ஃப் நல்லா படிப்பாங்க மாணவர்கள், என்னுடைய பிள்ளைங்க அவங்க நல்லா படித்தாங்க.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன்.

0: 11 வருஷமா வந்து நீங்க ஹெட் மாஸ்டரா இருந்திருக்கீங்க சார். அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து வேற ஏதாவது ப்ரமோஷன் இல்ல நீங்க பாத்தீங்களா?
1: 11 வருஷத்துக்கு பின்பு நான் தலைமை ஆசிரியர் 2021 பிப்ரவரி மாதம் எனக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு கிடைச்சது சார்.
0: அது என்ன சார்?
1: நாகப்பட்டினம்
0: டிஸ்ட்ரிக்ட்
1: எஜுகேஷன் ஆபீசர்
0: டிஇஓ.
1: டிஇஓ அது எனக்கு நாகப்பட்டினம் டிஓவா கிடைச்சிச்சு. ப்ரமோஷன்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிஓவா 2021 பிப்ரவரி மாதம் அங்கே ஜாயின் பண்ணேன் சார். பிப்ரவரியில் ஜாயின் பண்ணும்பொழுது கொரோனாவுடைய ஹை பிச், அந்த காலகட்டத்தில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை இருந்தாலும் அந்த நாங்கள் அந்த இல்லம் தேடி கல்வி அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த வீடு வீடாக போய் அந்த மாணவர்களை இதனை ஆரம்பித்து

0: தன்னார்வலை தேர்ந்தெடுத்து அதை அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற நேரம். அப்போ எங்களுக்கு அதே போல் மாணவர்களுக்கு பல தொண்டு நிறுவனங்கள் வந்து நிறையா இந்த உணவுகள் மற்ற பொருட்கள் இதெல்லாம் வழங்கினாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து போய் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம் சார். அது நல்ல ஒரு சேவை மனப்பான்மையாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. கொரோனா காலத்து கட்டத்தோடு நாங்கள் ஹாஸ்பிட்டல் உள்பட பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாத்துக்கும் கிராமங்கள் தூரமும் நாங்கள் அதனுடைய பணி இருந்துச்சு சார். இரவு பகல் பாராத அங்கே பணியாற்றணும். அதுக்கடுத்து அங்கே ஒரு ரெண்டாண்டு ஒன்றரை ஆண்டு காலம் அங்கே பணியாற்றி விட்டு மாறுதலாகி நான் மதுரை மேலூர் மாவட்டத்துக்கே கல்வி மாவட்டத்துக்கு வந்தேன். மேலூர்லேயே ஒரு 4 மாதம் இருந்தேன் மாவட்ட கல்வி அலுவலராக. அங்கே 4 மாதம் இருக்கும் பொழுது என்னுடைய பயணங்கள் எல்லாமே இங்கே ஓசிபிஎம் எல்லாமே விசிட்டு இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே போயிருக்கேன். நல்ல ரிசல்ட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 4 மாதம் கழிச்சு அக்டோபர் மாதம் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர்.
1: எந்த வருஷம்?
0: 2022. அப்போ எனக்கு வந்து தூத்துக்குடி எலிமெண்ட்ரி டிவோ எனக்கு கிடச்சிச்சு. எலிமெண்ட்ரி டிவோ போய் அங்கே ஒரு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கேயும் எனக்கு அந்த எண்ணும் எழுத்தும் அப்போ வந்து அறிமுகப்படுத்தின நேரம். அதில் நல்லா இன்வால்மெண்ட்டாக நான் இருந்து ஒவ்வொரு பிளாக் வைஸாக மீட்டிங் போட்டு டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு ஹெச்எம்சி மீட்டிங் போட்டு அந்த எண்ணும் எழுத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணோம். அதே போல் என்எம்எம்எஸ் எக்ஸாம் அந்த மாணவர்களை உருவாக்குறது இப்படி அங்கேயும் நான் வந்து அப்போ அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன். அதுக்கடுத்து அங்கே தூத்துக்குடியை முடிச்சுட்டு மாறுதலாகி சிவகங்கை வந்துட்டேன். சிவகங்கையினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அங்கே வந்து 2023 ஜூன் மாதம் அங்கே வந்தேன். அங்கே இருந்து தான் என்னோடய பதவி உயர்வில் முதன்மை கல்வி அலுவலராக திருப்பூர் மாவட்டம்
1: சிஇஓ
0: சிஇஓ எஜுகேஷனல் ஆஃபீஸர்
1: ஒரு மாவட்டத்தை ஒட்டுமொத்த
0: கலெக்டருக்கு அடுத்து
1: அதிகாரி.
0: ஆமாம், அதாவது நான் போகும்போது அந்த மாவட்டம் வந்து மாநில அளவில் செகண்ட் பிளேஸ், அதாவது +2 ரிசல்ட்டில். அதே நான் போய் திருப்பி ஃபர்தராக முயற்சின்னு அதை விடாமல் தக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன். ஆனால் 3வது இடம் வாங்கிட்டேன். ஆனால் பர்சன்டேஜ் கூட்டிட்டேன், 1.5% கூட்டியாச்சு. அந்த அளவுக்கு அங்கேயும் நான் போய் இரவு பகல் பாராது மாணவர் கவுன்சிலிங் கொடுக்கறது, அதே மாணவர்கள் கவுன்சிலிங், டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கு, அவங்கள வந்து ரிவ்யூ பண்ணி ரிசல்ட் ரிவ்யூ இப்படிலாம் பண்ணி நிறையா ப்ரோக்ராம் நடத்தி அவங்க நானும் விடாத பணியில் அந்த ரிசல்ட்டை தக்க வச்சேன் சார். எனக்கு கலெக்டரில் நல்ல மதிப்புகள் உண்டு, அங்கே நல்லா அப்ரிஷியேட் பண்ணி தான் எனக்கு வந்து பணி நிறைவு அங்கே தான் முடிஞ்சிச்சு சார்.
1: அதாவது
0: 31/5/2025 ரிட்டையர் ஆனேன்.
1: 32 வருஷம் ஓடுன அந்த ஒரு சக்கரை வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ஆயிடுச்சு. இப்போ அந்த நினைவுகள் 2025 ரிட்டையர்ட் ஆன அந்த நினைவுகளை பற்றி சொல்லுங்க சார்.
0: எனக்கு வந்து நான் திருப்பூர் மாவட்டத்தில் ஓய்வு பெற்றதுனால அங்கே எனக்கு வந்து பாராட்டு விழா வந்து தலைமையாசிரியர்கள் அனைவரும் சார்பாக எனக்கு பாராட்டு விழா எடுத்து பல்வேறு நினைவு பரிசுகள் தங்க இது வெள்ளி பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க சார். கௌரவப்படுத்தினாங்க தலைமையாசிரியர் சங்கங்கள் சார்பாக. அப்புறம் ஒவ்வொரு சங்கம் சார்பாகவும் அவங்க தனித்தனியாக வச்சு ஆசிரியர்கள் வந்து பாராட்டினாங்க சார். இப்போ இறுதி நாளன்று எங்களுடைய அலுவலகம் சார்பாக முதன்மை கல்வி அலுவலகம் அதே போல் அனைவருக்கும் கல்வி அலுவலகம் சார்பாக மாவட்ட கல்வி இடைநிலை சார்பாக ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தி எங்களுக்கு வாழ்த்தி அனுப்பினாங்க சார். அப்புறம் எப்பயுமே மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் யார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனாலும் அவங்களுக்கு தனிப்பட்டு பாராட்டு விழா நடத்துவார் சார். அவர் அன்னைக்கு நைட்டு வந்து எங்களுக்கு பாராட்டி வச்சு பல்வேறு துறை அதிகாரிகள்லாம் வர வச்சு வாழ்த்தி எங்களுக்கு பொன்னாட ஊற்றி கௌரவிச்சு அனுப்பிச்சார்.
1: நல்லதுங்க சார். சார் இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு காலத்துக்கு பிறகு இப்போ உங்கள் லைஃப் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
0: இப்போதைக்கு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பணிக்காலத்தில் என்னுடைய மிஸ்ஸஸும் ஒர்க் பண்ணால் நானும் சொன்ன பிள்ளைய படிப்பு இருக்கனால அந்த நல்லது கெட்டதுக்கெல்லாம் அதிகமாக போக முடியாத ஒரு சூழ் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஃபங்க்ஷன் தான் நாங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். குறி ரொம்ப நெருங்கிய உறவினர்களுடைய விசேஷம் நான் மட்டும் லீவ் போட்டு போக முடியாது இருக்கும். மற்ற சில விஷயங்கள்லாம் வந்து எங்களால் அட்டன் பண்ண முடியாமல் தள்ளிக்கிட்டே போயிருந்துச்சு. முடிஞ்சால் எங்கள் அப்பா அம்மா வந்து அதை அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. எல்லா உறவுகளையும் நம்ம புதுப்பிக்கிற மாதிரி போகிறது. அதேபோல் எங்கள் கிராமத்துக்கு நான் வந்து அங்கே தான் எங்களுக்கு குலதெய்வம் இருக்குது. அங்கே நாங்கள் சாமி இதை போன்ற கும்பிட போகிறதுக்கு வர்றது, அதே மாதிரி அங்கே வீட்டில் கொஞ்சம் மைனர் ரிப்பேர்லாம் பார்த்துட்டு அங்கே போகிற இருக்கேன் சார். இன்னொன்று இங்கே வந்து நான் வந்து ஆஃப்டர் ரிட்டையர் பண்ணல அந்த ஓய்வூதியர் சங்கத்திலையும் நான் உறுப்பினராக இருக்கேன் சேர்ந்துட்டு. இப்போ அது மாதம் வந்தோறும் ஒரு மீட்டிங் அந்த ஆசிரியர்களுக்கு என்ன நம்ம என்ன செய்யலாம் ஒரு அட்வைஸ். அதேபோல் தமிழ்நாடு கலைஞர் பெருமன்றத்தில் உறுப்பினராக இருக்கேன். அதேபோல் தமிழ் சங்கத்தில் சிவகங்கை தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்கெலாம் கூப்பிடுவாங்க, நான் போய்க்கிறது அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கலந்துக்கிறேன் சார். சமத்துவ பொங்கல் விழா, பாரதியார் விழா இந்த இதுக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அப்படி போகிறது. அப்புறம் எங்கள் மிஸ்ஸஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க ஸ்கூல் ஒர்க்கு இல்லை வீட்டு ஒர்க்கு இதெல்லாம், ஏன்னா பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், ஒருத்தன் சென்னையில் இருக்கேன்,

0: நாங்கள் ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கோம். அதனால் சில சில சின்ன வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படி போய்.
1: உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? ஒரு மனுஷன் என்னதான் வேலை பார்த்தாலுமே அவனுக்கும் சில பொழுதுபோக்காக இருக்கலாம். ஒன்று, அவங்களுடைய கோயிலில் சர்ச்சோ அந்த அந்த ஆன்மீகம் சார்ந்து போவாங்க. சில பேர் வந்து புத்தகம் படிக்கிற ஏதோ ஒரு பண்ணுவாங்க. சில பேர் வந்து சமூக சேவைக்கு அது ஒரு சந்தோஷமாக போவாங்க. அந்த வகையில் உங்களோட பொழுதுபோக்கு அம்சம் என்ன?
0: பொழுதுபோக்கு என்பது நான் வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் அந்த ஸ்கூல்களில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுவாங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு. இப்போ நான் சித்தலூர் அரசு நிலப்பிள்ளை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போய் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். அதுமாதிரி நான் வேலை பார்த்த ஸ்கூல்லையே அந்த பத்தாண்டு காலம் வேலை பார்த்தோம்னு சொன்னேன், அதே ஸ்கூலில் ஒரு தமிழ் கூட நிகழ்ச்சின்னு போட்டு சமத்துவ பொங்கல் அன்னைக்கு விழா கொண்டாடினாங்க. அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி போகிறேன் சார். அப்புறம் மற்றபடி எனக்கு வந்து நான் புக்கு படிக்கிறதில்ல, அந்த மாதிரி பொழுதுபோக்கு போகிறேன். தொலைக்க

0: சார், இப்போ நான் இந்த ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுவாங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு. இப்போ நான் சித்தலூர் அரசு நிலப்பில் ஒரு நாள் கூப்பிட்ருந்தாங்க, அங்கே போய் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். அதுமாதிரி நான் வேலை பார்த்த ஸ்கூல்லையே இந்த பத்தாண்டு காலம் வேலை பார்த்தோம்னு சொன்னால், அதே ஸ்கூலில் ஒரு தமிழ் கூட நிகழ்ச்சின்னு போட்டு சமத்துவ பொங்கல் அன்னைக்கு விழா கொண்டாடினாங்க, அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி போகிறேன் சார். அப்புறம் மற்றபடி எனக்கு வந்து நான் புக்கு படிக்கிறதில்ல, அந்த மாதிரி பொழுதுபோக்கு போயிருந்தேன். இந்த தொலைக்காட்சி பார்ப்பேன், இந்த செல்லு பார்ப்பேன், அவ்வளோதான்.
1: நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் நம்ம போடணும், எந்த பாடலும் வந்து உங்களை வந்து மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய பாடல் அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? அந்த பாடலை வந்து நம்ம நிகழ்ச்சியில் போடலாம்.
0: என் பிடித்த பாடல் வந்து பாசமலர் படத்தில் வரக்கூடிய மலர்ந்து மலராத பாதி மலர் போல.
1: சார், அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா?
0: பாடுறேன்,
1: பாடுங்க சார்.

0: விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வாழற் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே.
1: ரொம்ப அருமை சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. நிகழ்ச்சியில நீங்க பாடின பாடலை வந்து ஒலிக்கும் சார். இந்த நல்ல நிகழ்ச்சியில் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து ஒரு விழுப்புரத்தில் ஒரு அரசு ஆசிரியராக ஒரு குக்கிராமத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க, கடைசி மாவட்ட அதிகாரியாக திருப்பூரில் ரிட்டையர்ட் ஆனதாக சொன்னீங்க. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, இந்த வளர்ச்சியில் இப்போ நீங்கள் யாரை மிஸ் பண்ணாதாக நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த வளர்ச்சியில் பக்க பலமாக இருந்த யார், அவங்களுக்கு என்ன நன்றி சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஆரம்ப காலத்தில் நான் வந்து கீழே நிலைமையில் என்னுடைய பெற்ற தாய் தகப்பன் தான் முதற்கண் நன்றி, அவங்கள மிஸ் பண்ணுறேன் சார். ஏன்னா அவங்க தான் என்னை ஆளாக்குறேன், அவங்க வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது. என்னன்னு சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி விட அவ்வளோ படிக்கலாம். அவங்க பெரிய அக்கா வந்து எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருந்தாங்க, சின்னக்கா வந்து ஒரு செவன்த்து தான் முடித்தாங்க, தங்கச்சி வந்து நைன்த் தான் படிச்சு. அவங்களுக்கு கூட அவங்க முன்னே முக்கியத்துவம் கொடுக்காம பொம்பளை பிள்ளை, எனக்கு என்னை படிக்க வைக்கணுன்றக்காக ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்றக்காக. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல், அன்றான கூலி வேலை பார்த்தா தான் சாப்பாடுன்ற மாதிரி சூழல். அப்பா அம்மா வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்கி, ஈவன் மிஸ் ஃபீஸ் கூட அவங்களால் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க. அதனால் அவங்க இருக்கும்பொழுது நான் ஆசிரியராக ஆகிட்டேன். அவங்க 2017 2021 தான் இறந்தாங்க. நான் தலைமை ஆசிரியர் ஆசிரியராக இருக்கும்போது அவங்க இதுனாங்க, பட்டு அதிகாரியாக இருக்கும் பொழுது அப்பா அம்மா இல்லை, பார்க்க கொடுத்து வைக்கலன்னு சொல்லலாம். இருந்திருந்தால் நான் சந்தோஷம் வரேன். எங்கள் அம்மாலாம் ரொம்ப எங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அதனால் அவங்களும் மிஸ் பண்ணுறேன் சார். மாதிரி என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள், சகோதரர் இல்லை சகோதரிகள்லாம் எனக்கு வந்து அந்த நான் பள்ளி அளவில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும்போது அவங்க தான் அந்த வேலைக்கில் போய் கூலி வேலைக்கெல்லாம் போய் சம்பாரித்து கொடுத்தாங்க சார். அதுக்கடுத்து என்னுடைய வேலைக்கு போனபடியே என்னுடைய ஃபேமிலி கொஞ்சம் இதான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என்னுடைய மேரேஜுக்கு பின்னாடி, அந்த வேலைக்கு போன பின்னாடி தான், அந்த சம்பளம் வாங்கின பின்னாடி தான் எங்களுடைய ஃபேமிலியே கொஞ்சம் அப்படி அப்படியே முன்னேறிடுச்சு சார். சில உறவினர்கள் வந்து ஏதோ அப்படிலாம் பெரிய லெவலில் எனக்கு யாரும் வந்து உதவி பண்ண மாதிரி இல்லை சார். நான் எல்லாமே மெரிட்டில் தான் சார் போனேன். எனக்கு எந்த விதமான பைசா காசு படிப்புலையும் சரி வேலைக்குலேயும் சரி, நான் பைசா ட்ரான்ஸ்ஃபரும் சரி ஒரு பைசா நான் செலவழிச்சது கிடையாது சார். எல்லாமே ஆண்டவனர்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி தான் நாங்கள் இன்னமும் அவங்க வேலைக்கு போனதுனால எங்கள் டபுள் ஏர்னிங் இருந்ததுனால இன்னும் எங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு சார். அதுக்கு என்னுடைய மிஸ்ஸஸ் ஒரு காரணம். அவங்க வந்து முதல் வந்து பிஎஸ்சி பிஎட் தான் சார் முடிச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் நான் தான் அவங்கள படிக்க வச்சேன் சார், எம்எஸ்சி எம்எட்லாம் படிக்க வச்சேன். படித்து அந்த கவர்மெண்ட் ஜாப் இது அந்த எய்டர் ஸ்கூலில் போஸ்டிங் வாங்கினது அவங்க அப்பாவுடைய ஆலோசனை பேரில். நான் கொஞ்சம் அந்த நேரம் ஒரு பொருளாதாரம் கேட்டாங்க, அதை கொடுத்து அந்த நேரம் ஜாப்பில் வேலைக்கு போயிருந்தாங்க சார். அதனால் அவங்களுடைய உழைப்புகள் இருக்குது. அதனால் எல்லா உறவினர்களும் நமக்கு ஏதோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஒரு சப்போர்ட் மீன்ஸ் பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஒரு மாரல் சப்போர்ட்டுகள்ன்ற மாதிரி ஒரு நம்முடைய வளர்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க
1: சார். நிகழ்ச்சி நிறைவா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த அறப்பணி, ஏற்றிவிடும் ஒரு ஏணியை போன்றவர்கள். உங்கள் மாணவர்கள் எல்லாம் நல்ல லெவலில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பணினா உங்கள் பணி தான். 93 உங்கள் பயணம் தொடங்குச்சு, 2025 கிட்டத்தட்ட 32 காலம் ஆசிரியராகவே வேலை பார்த்துருக்கீங்க. பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைய கால இளைஞர்கள் லைஃப்பில் நல்லா முன்னேறணும், நல்லா சாதிச்சு நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா உங்கள் அனுபவத்தின் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
0: இன்றைய மாணவர்கள் வந்து முதற்கண் அப்பா அம்மா சொல்வதை கேட்கணும். ஒழுக்கம்

0: இல்லாத கல்வி அது கரை இல்லாத நதிக்கு சமம் சொல்லுவாங்க. அதனால் ஒழுக்கம் இருந்தால்தான் ஒரு முழு பர்சனாலிட்டி உள்ள மாணவர்களாக உருவாக முடியும். இன்னொன்று கடின உழைப்பு இருக்கணும், பிளானிங் இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்கணும், அதே போல் கடின உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் நிச்சயமாக எந்த உயரத்தையும் எட்ட முடியும். விடாமுயற்சியும் உழைப்பு தன்னம்பிக்கை இது இருந்தாலே மாணவர்கள் வந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த மாதிரி கடுமையாக உழைத்த மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு ஆயிருக்காங்க. உழைப்பு, அதே சமயத்தில் சான்றோர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை மதிப்பு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கணும். இப்போ நான்லாம் வந்து இன்னமும் என்னோடய ஒன்றாவது சொல்லி கற்றுக் கொடுத்த ஆசிரியர், அதே போல் எனக்கு 6 முதல் 10 வரை படித்த தலைமை ஆசிரியர்லாம் இன்னமும் அவங்களோட நேரடி தொடர்பு கொண்டு அவங்களுடைய தொடர்பில் நான் இருக்கேன். நல்லதுக்கு நாள் எல்லாத்துக்குமே நானும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன், அவங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க கலந்துக்கிடுவாங்க. இன்னமும் அந்த ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் குருவளை மதிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மா மதிக்கணும், அதே சமயத்தில் குருவையும் மதித்தோம்னா, அதாவது வேலையை வந்து நாம் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை வந்து ருசித்து இன்வால்மெண்ட்டாக செஞ்சோம்னா நிச்சயமாக நாம் முன்னேற முடியும். அதில் மாணவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறையா படிக்கணும், நிறையா நூலகங்கள்லாம் படிக்கணும், நூல்கள் படிக்கணும், செய்திகள் கேட்கணும், அன்றாட நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம நினச்ச ஒரு உயர்ந்த நிலைக்கெல்லாம் போக முடியும். பெரிய ஐஏஎஸ் ஐஏஎஃப்எஸ் இந்த மாதிரிலாம் போகணும். அதனால் மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள், இன்றைக்கி எத்தனை மாணவர்கள் வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையை வேணால் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் தீய, அதாவது சமூக வலைதளங்கள் மீடியாக்கள்லாம் வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அதை நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அதை பீடு நடைபெறணும். தவறான வழிகளுக்கு எத்தனையோ இருக்குது, அந்த சபலத்துக்கு ஆளாகாமல். அதனால் நல்ல நட்புகளை இருக்கணும், நல்ல சேர்க்கை இருக்கணும், அதே போல் நல்ல பழக்க வழக்கங்களோடு சென்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா மாணவர்கள் அந்த பல தவறான போக்குகளை கடைப்பிடிக்கிற அந்த போதைப் பொருட்கள் அடிமையானால சில மாணவர்கள் தன்னுடைய கேரியர் தன்னுடைய வாழ்க்கையும் போய் தன்னுடைய பெற்றோர்கள் அவருடைய கனவுகள்லாம் சிதைச்சிருக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெற்றோர்கள் மனம் கோணாமல், பெற்றோர்கள் என்ன மாணவர்கள் பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எதிர்காலத்தில் அப்படின்ற அவங்களுடைய ஆசையும் பூர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவானும். அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களோட மாணவர்கள் சிறந்த முறையில் படித்து நல்ல கடினமாக உழைத்து படித்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சார், அதாவது உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வரிகள் வந்து நிச்சயம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தூண்டுதலாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களோட பொன்னான நேரத்தை செலவழித்து சிவகங்கையிலிருந்து மதுரைக்கு வந்து நம்ம நிலையத்துக்கு உங்களுடைய வாழ்வியல் கண்டா உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணுங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மென்மேலும் கல்வி தொடர்பான நிறைய சேவைகள் நீங்கள் செய்யணும், இந்த சமுதாயம் இன்னும் நல்லா 4 பேருக்கு பயனடையும் வகையில் உங்கள் வாழ்க்கை அமையணும், இன்னும் நீண்ட ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: இந்த வாய்ப்பை நல்கிய மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்துக்கும் இந்த பேட்டியை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.

0: வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சி செல்வரங்கன். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: இன்றைய செய்தி கதம்பத்தில் கோவையில் உள்ள தனியார் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் வேலூரில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் பல் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசும்போது,
1: இன்னைக்கு நம்ம கையில ஒரு பட்டம் கிடைத்திருக்கிறது. இந்த பட்டம் ஒரு டிகிரியா அப்படின்னா அது டிகிரி, டிகிரி கூட சேர்ந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வருஷம் பிளஸ் டூ முடிச்ச பிறகு பிடிஎஸ் படிக்கிறதுக்கு 5 ஆண்டுகள் நம்ம படிச்சிருக்கிறோம். கிளினிக் ட்ரைனிங் படிச்சிருக்கிறோம், நோயாளிகளை பார்த்துருக்கிறோம், பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறோம். அந்த அனுபவம், அந்த நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய இன்டலெக்சுவல், இதையெல்லாம் நாம் தொடங்குகின்ற ஒரு பிரயாணமாக நம்மளுடைய இந்த கிராஜுவேஷனுடைய இதாக இருக்கிறது. இன்றைக்கு தான் நம்மளுடைய ஜேர்னியானது கண்டினியூவாக இருக்கிறது. இந்த பயணம் உங்களுடைய தொடக்கம். ஒரு நல்ல மருத்துவராக சமுதாயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கத்தினராக வர வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசையாக இருக்கிறது. நம்ம வெற்றிக்கு பின்னால் பல ஆண்டு உழைப்பு இருக்கிறது, பல ஆண்டு கடின உழைப்பு. அதில் காலையில் எந்திரிச்சு மாலை வரலும், ப்ராக்டிக்கல் கிளாஸ் போகிறோம், கிளினிக்கல் போஸ்டிங், எக்ஸாமினேஷன், இன்டர்ன்ஷிப், இதை அனைத்தும் கடந்து நாம் இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறோம். அதனால தான் நான் உங்களுடைய டெடிக்கேஷனை போட்டிருக்கின்றேன். அதே போல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ஹானர் பண்ண வேண்டிய தருணமும் கூட இது. ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்கள். அது நம்ம அறிவு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய பயிற்சி மற்றும் நம்மளுடைய ஒழுக்கத்திற்கான அங்கீகாரமாக நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறோம். அதனால தான் நாம் நம்மளுடைய சாதனைகளை கௌரவிப்போம் என்பது நம்மளுடைய வரும் தலைமுறையினருக்கு நாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, வழிகாட்டியாக இருக்க வேண்டும். புதிய தலைமுறைக்கு நாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் சகோதரர்களே. சமூக சேவை செய்திருக்கிற டாக்டர்களுடைய பெயரானது வரலாற்றில் இடம்பெயற்றிருக்கிறது என்பதுதான். அதனால தான் நாமெல்லாம் இன்றையிலிருந்து டாக்டர் என்று நம்மளுடைய பெயரில் போட்டுக்கின்ற அதே நேரத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கூட நாம் அவங்கள வந்து ஒரு கண்ணியத்தோடு நடைபெறத்த வேண்டும். ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரும்பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட், இந்த டாக்டர்கிட்ட போனால் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு நோயாளியும் கூட நமக்கு ஒரு, அவர் வந்து ஒரு பேஷண்ட் இல்லை, அது ஒரு கேஸ் இல்லை, அவர் வந்து நம்மளுடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினராக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அவருடைய அந்த பேஷண்ட்டுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த அதனால நாம் ஏதோ அவரை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு கேஸாக, ஒரு பேஷண்டாக பார்க்காம அவர் நம்மளுடைய குடும்பத்தினர், அந்த குடும்பம் அவரை சார்ந்து ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. நம்ம பார்ப்போம், நாம ட்ரீட் பண்ற ஒவ்வொரு பேஷண்டையும் ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒவ்வொரு பேஷண்டையும் ஒரு பர்சனாக நாம் பார்க்க வேண்டும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எம்பிபிஎஸ் கிடைக்கலாம் நம்ம டென்டலுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற. அப்படி அல்ல, டென்டலும் கூட நம்மளுடைய பாடியினுடைய ஒரு இன்டகிரேட்டட் பார்ட். டென்டல் ஹெல்த் நமக்கு ஒரு முக்கியமான ஹெல்த், ஒரு ஓவரால் ஹெல்த்தினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் நம்மளுடைய டென்டல் ஹெல்த். நம்ம ஓரல் ஹைஜீன் ஆகட்டும், டென்டல் கேர் ஆகட்டும், அப்படி பல்வேறு துறைகளில் நம்மளுடைய பங்களிப்பாக இருக்கிறது. குறிப்பாக ப்ரிவென்டிவ் டென்டல் கேர், ஓரல் ஹைஜீனிக் அவேர்னஸ், ஏர்லி டிடக்ஷன், ஓரல் கேன்சர் அவேர்னஸ், டொபாக்கோ சிசேஷன், ஸ்கூல் டென்டல் ஸ்கிரீனிங்ஸ், இப்படி பல்வேறு ப்ரோக்ராம்களை நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால நம்மளுடைய இந்த மருத்துவ பட்டமானது உண்மையான ஒரு சமூக சேவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது சகோதரர்களே.
0: வேலூரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில்,
2: சித்த மருத்துவம் என்பது நோய் வந்த பிறகு நம்ம சித்த மருத்துவத்தை பார்ப்பதா, ஆயுர்வேதம் பார்ப்பதா, யுனானி பார்ப்பதா, ஹோமியோபதி பார்ப்பதா, ஆங்கில மருத்துவரை நாடுவதா என்பது சாலச் சிறந்தது அல்ல. ஆனால் சித்த மருத்துவத்தை நம்ம வந்து பார்த்தா நோய் கணிப்பு என்ற ஒரு பெரிய ஒரு முறை இருக்குது. அதை குறிப்பாக நாடி முறையை கணித்து, நாடி முறை மூலமாக, அதிலும் குறிப்பாக நீர்க்குறி, நெய்க்குறி, மணிக்கடை நூல், இதன் மூலியமாக எங்கிட்ட வந்து சித்த மருத்துவ எண்வகை தேர்வுகள் இருக்குது. எண்வகை தேர்வு என்பது நா, நிறம், மொழி, விழி, இதோட சேர்த்து நாடி பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவ கணிப்பு முறை. குறிப்பாக மணிக்கடை நூல் இந்த முறையின் மூலமாக நாடியை கணித்து நமக்கு வந்து பார்த்தா இப்போதைக்கு என்ன வியாதி வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிருக்கு, அது வந்து தீரக்கூடியதா, தீர்ப்பதற்கு வேற எதுவும் ரொம்ப கஷ்டமானதா என்று கணிப்பது மட்டுமல்ல, ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி சித்தருடைய நோய் கணிப்பு முறை

0: நம்ம எடுத்துட்டு வந்து பார்த்துட்டோம் சொன்னோம்னா பின்னால ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு என்ன நோய் வரும் என்பதை முன்னாடியே கணிக்கலாம். அந்த கணிப்பு முறையை கணித்து மக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போதே சித்த மருத்துவரை நாடி இந்த கணிப்பு மூலமாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம தடுத்துக்கலாம். பிரிவென்டிவ் இஸ் பெட்டர் தன் கியூர் சொல்லுவாங்க. நோய் தடுப்பு என்பது சித்த மருத்துவத்தில் அதிகமா இருக்கு. அதை நாங்க சித்த மருத்துவமனையில தேசிய சித்த மருத்துவமனை விடியற்காலம் 5 மணிக்கெல்லாம் நாங்க வந்து தொடங்குறோம். அதுவும் குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்பு நாடி பார்ப்பது என்பது சித்த மருத்துவத்தில் அனைவருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பா பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் தெரியும், கல்வி நிறுவனங்களை படித்த மருத்துவர்களுக்கும் தெரியும். ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்தந்த மாவட்டங்கள்ல இப்ப வந்து இருக்கக்கூடிய மாணவர்களும் மருத்துவர்களும் இணைந்து எப்படி நமக்கு வந்து பாத்தோம்னா ஆங்கில மருத்துவத்துல ஒரு டயக்னோஸ்டிக் லெபார்டரி இருக்குதோ அதே மாதிரி சித்தாவில வந்து பாத்தோம்னா சித்தா ட்ரெடிஷ்னல் லெபார்டரி, சித்தா ட்ரெடிஷ்னல் டயக்னோஸ்டிக் லெபார்டரி, அதாவது சித்தத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அறிவையை இணைத்து அதனுடைய நோய் கணிப்பு முறையை கணிக்கக்கூடிய ஒரு லெபார்டரி, நோய் கணிப்பு துறையில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்டரியை வந்து அந்தந்த மாவட்டங்கள்ல எங்க மாணவர்கள் வந்து இப்ப திறக்கிறாங்க. ஆக அந்த லேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஹெல்த் செக்அப் எப்படி நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்துறையில வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கிறோமோ அதே மாதிரி சித்தாவளையும் நமக்கு வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு முன்னாடியே கணிக்கலாம். பொதுமக்களுக்கு முன்னாடியே நோய் கணிப்பு துறை வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு அறிவு சித்த மருத்துவத்தில் இருந்தாலுமே நாடி பார்ப்பது குறை துண்ணியமாக கணிக்கக்கூடிய ஒரு முறை. அக்டோபர் 11 இருந்து 20 வரைக்கும் எங்களுடைய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், தமிழ்நாடு அரசு, இம்காஸ் நிறுவனம், மருத்துவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட ஏலகிரியில அக்டோபர் 11 இருந்து 20 வரைக்கும் 10 நாட்கள் வந்து அங்க மருத்துவ முகாம்களோடு பண்றோம். அதுல இந்த நாடி வைத்தியர்களை ஒன்றாக இணைத்து அதுல திறம்பட அவர்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப், ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்றோம். எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க நாடியை துண்ணியமாக கணிக்கக்கூடிய குறைந்தபட்சம் 300 வைத்தியர்களை, அதாவது மருத்துவர்களும் வைத்தியர்களும் யாரா இருந்தாலும் இது ஒரு கலை தான், மருத்துவ கலை தான். ஆக இந்த மாதிரி நாடி பார்க்கக்கூடிய ஒரு கலை உள்ள குறைந்தபட்சம் 300 பேரை உருவாக்கணும் என்ற ஒரு நோக்கத்துல இயங்கிட்டு இருக்கோம். மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 50 பெட்டேடு சித்த மருத்துவமனை, 50 படுக்கை வசதிகளை கொண்ட சித்த மருத்துவமனை ஆரம்பிப்பதற்கு மத்திய அரசாங்கத்துல ஸ்கீம் இருக்குது. அதாவது 50 பெட்டேடு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்கீம்ல முறையாக எங்களுக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கம் வரும்போது மத்திய அரசாங்கத்துடைய பண்டுல 50 பெட்டேடு சித்த மருத்துவமனை ஆரம்பிக்கலாம். இப்பொழுது பாத்தீங்கன்னா வந்து பல மாவட்டங்கள் இருக்குது. பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறிவை அடுத்த தலைமுறை மருத்துவர்களுக்கு வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தேடுதலோடு தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மிகப்பெரிய லெவலில் பணியாற்றிருக்குது, டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களை சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறச் செய்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பங்களாதேஷ் உயர் ஆணையர் திரு ஹமீதுல்லா ரியாஸை தாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற புகைப்படத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அவரது சேவையை பாராட்டிய திரு ஜெய்சங்கர் அவரது வருங்கால பணிகள் சிறக்க வாழ்த்துகள் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்திய மருத்துவ முறையில் நெடுங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் தாவரமான கிலோய் பற்றி சமூக வலைதளத்தில் ஆயுஷ் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. குடிச்சி அமிர்தம் என்று அழைக்கப்படும் டினஸ்போரா கார்டிஃபோலியா தாவரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது. இதய வடிவிலான இலைகளை கொண்ட தனித்துவம் மிக்க தாவரம் இது என்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சாகர் மந்தன் பெருங்கடல் பேச்சுகளுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் உலகை வரவேற்கவும் எதிர்கால கடல்சார் வளர்ச்சியை எடுத்துரைக்கவும் ஆவலாய் உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: விளம்பரத்தை தொடர்ந்து திரையாணம் கேட்கலாம் நேர்களே.
2: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navic, General Duty, Navic, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
1: திரைக்கானத்தில் முதல் பாடலாக ஜோ திரைப்படத்திலிருந்து அந்தோனிதாசன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: திரைகாணத்தில் தொடர்ந்து அடுத்த ஒலிக்கு இருக்கும் குரல் அனிருத் ரவிச்சந்தர், ஜெயிலர் திரைப்படத்திற்காக.
1: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா, என்னம்மா ராணி பொன்னான மேனி, ஆலவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏணி, தேவையில்லை என்று ஏழை பக்கம் காடுகின்றது.
1: திரைகாணத்தின் நிறைவாக நீரும் நெருப்பும் படத்திற்காக ஒலிப்பது எல்ஆர் ஈஸ்வரி குரல்.

அளவிருக்க கடலுக்கு அணை இங்கு ஏதடா? யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்கடா. கரையோர

0: இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை காதலுக்கு மரியாதை, நேருக்கு நேர் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

நேரம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் சிஐடி சங்கர், எங்க மாமா, மாணவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் சிஐடி சங்கர் படத்திலிருந்து பாடல்கள்.

பன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் பன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை.

இவை அத்தனையும் வந்து பரிசு, நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. நான் கண்ணன் தாண்டி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். நான் தன்னந்தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஆகாஷ்வாணி, நேரம் நள்ளிரவு 2:10. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் இந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை.

இருந்து படிச்சு படிச்சு சொன்னேனே, நீ கேட்கலையேனே. பொண்ணு பரிபக்தியா இருந்தா படி தாண்டி வந்து பக்தர்கள் கும்பிடுற தெய்வமா மதிப்பாங்க. படி தாண்டி போனா

அழகு அழகுன்னு ஆர்ப்பரிச்சியே, அது அழகு அழகுன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். கேட்டியா கேட்டியா நீ?

ஞானம் வந்து என்னடி லாபம்? நாய் நத்தின பாத்திரத்தை சுட்டு தாண்டி சுத்தப்படுத்த முடியும்? கட்டுப்பாடு இல்லாம விட்டு பிரிஞ்சியடி. இப்போ கெட்ட கனவா, கெட்டு போன பாலா, ஊரு குலஞ்சி நில

நெஞ்சு மறுப்பதிலே நிகழ்ச்சியில் ஒலித்த இந்த பாடல் வேலி தாண்டிய வெள்ளாடு திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து பில்லா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில்.

பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்

நல்லவன விட மாட்டாங்க, பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் இப்ப சொன்னேன்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:37 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, அருணா குரலில் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து.

நான் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, சாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி, தாலி கொடி

0: ரெடியா?
1: ரெடி.
0: ஸ்டார்ட் சவுண்ட்.
1: டிங்க டக டக டக டிங்க டக டக டக டிங்க டக டக டக டிங்க டக டக டக டிங்க டக.

கேட்ட இந்த பாடல் இளையராஜா எஸ்பி சைலஜா மலேசியா வாசுதேவன் குரல்களில். கல்குள்கிரம் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இளையராஜா எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

நெஞ்ச மரபுதலை நிகழ்ச்சியில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் நீதிபதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் குரலில்

0: new 3x55 relay scoring system and will conclude on the 10th of this month. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 3:10. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் இனிய ராகம். இனிய ராகத்தில் இன்று பண்டிட் விநாயக் புவா பட்வர்தன் அவர்களின் குரலிசையும், பண்டிட் புததேவ் தாஸ்குப்தா அவர்களின் சரோதிசையும், சிங் பண்டு தேஜ்பால் மற்றும் சுரிந்தர் சிங் அவர்களின் குரலிசையும் கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக பண்டிட் விநாயக் புவா பட்வர்தன் அவர்களின் குரலிசை.
2: कार्यक्रम को जारी रखते हुए आइए अब सुनते हैं पंडित विनायक बुआ पटवर्धन का गायन. आपने प्रस्तुत किया है राग सिंदूरा बहार.

0: आप सुन रहे थे पंडित विनायक बुआ पटवर्धन ने गाया हुआ राग सिंदूरा बहार।
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இனிய ராகம் தொடர்ந்து பண்டிட் புததேவ் தாஸ் குப்தா அவர்களின் சரோதிசை.

0: இனியராக நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே மொஹம்மத் ஜுபேர்.

4:10 சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று பலவாட எம் மோகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் டிஜி குமார் அவர்கள் தவில். முதலாவதாக கிரிஜாரமண என தொடங்கும் மைசூர் வசுதேவச்சார் இயற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதித்தாளம்.

நேரம் காலை 4:26. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று பலவாடை எம் மோகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குடியாத்தம் டி ஜி குமார் அவர்கள் தவில், நாராயண நமோ என் டி தரங்கம் இயற்றியது, ராகம் மத்யமாவரளி.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை நம்பினேன் ஐயா, முத்து தாண்டவர் இயற்றியது, கீரவாணி ராகம் ஆதி தாளம்

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் என்று பலவாடையம் மோகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் டி.ஜி. குமார் அவர்கள் தவில்.

ஆகாஷ்வாணி, நேரம் காலை 5:10. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கே.ஜே. யேசுதாஸ் குரலில் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

பம்மாரி சரி சமசபசனி மகாகணபதி. நிச்சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி ச பமப மகாமரி சரி சரி மகாமரி சரி சரி சிபம நிபனி பனி பனி பம பனி பனி பனி ப சரி சரி சரி சனி சரி சரி சரி சனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி கம ப கம ப ம பனி பனி சரி சனி பம சரி கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவ.

நேரம் காலை 5:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் யார் திரைப்படத்திலிருந்து.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் வாணி ஜெயராம் குரலில் தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து